0: சிவானி வேண்டும். கல்யாணத்திலே குறியா தியாகம் சமாதான ராகு பதார்த்த வேண்டும். ராகு பதார்த்த மாற்றத்தால் அவசம் சுவஸ்தான உதாரணம் பவிசிறுவதும்
1: ரேடியோ சந்தீஸ்.